0: जिंदगी के अनमोल लम्हे रेडियो मॉरिशस के साथ।
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி, மங்கையர் ஒளி. அன்புள்ள மங்கையர்களே, அன்புள்ள மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய மங்கையார் ஒளி என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, மேலும் ஆடி காவடி திருவிழாவின் மூன்றாவது விரத நாள். இன்றைக்கு உங்களுக்காக நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் அம்மனை போற்றும் பக்தி பாடல்களையும் முருகனை போற்றும் பக்தி பாடல்களையும் அன்புடன் தருகின்றோம்.

இல்லை, முருகன் அருள் இருந்தால் பயமில்லை என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர். பலர் காலையில் நீராடி முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி மலர் வழிபாடு செய்து இறைவனை வழிபடுகின்றார்கள்.

கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நாள் பக்தர்களுக்கு ஆன்மீக உற்சாகத்தை தருகிறது. உள்ளத்தில் முருகனை நினைத்தால் வாழ்க்கையில் துணிவு பிறக்கும். முருகன் கோவில்களில் சிறப்பு பூசைகள், அபிஷேகங்கள் மற்றும் தீப வழிபாடுகள் நடைபெற உள்ளன. வேலனின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தொடர்ந்து நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள்.

0: சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பிரசன்ஸ் ஐபிசியின் பக்தி பாடல்கள் அசோசியேட் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை ஆயில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அண்ட் சந்திரமுகி டூ டிஜிட்டல் பார்ட்னர் சினி உலகம்
1: அன்பு மங்கையர்களே மக்களே நீங்கள் நம்முடைய இன்றைய மங்கையாரொளி என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய தினத்தில் உங்களுக்காக முருகப்பெருமானை போற்றும் பக்தி பாடல்களையும் அம்மனை போற்றும் பக்தி பாடல்களையும் அன்புடன் தருகின்றோம். ஆடி வெள்ளி என்பது அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான நாளாகும்.

பக்தியின் அருளை பெற பக்தர்கள் இந்த நாளில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர். அன்னையை நம்பிய மனம் என்றும் தளராது. பெண்கள் வீடுகளில் விளக்கேற்றி குங்குமம் வைத்து அம்மனை வழிபட்டு குடும்ப நலனுக்காக பூசை செய்து வந்துள்ளார்கள்.

அன்பு மக்களே, பக்தி, நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தின் இனிய நினைவுகளுடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அன்புடனும் செய்யும் வழிபாடு அமைதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருந்த அத்தனையும் நேயர்களுக்கு எங்கள் அன்பான நன்றிகள். மீண்டும் ஓர் இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை முருகனின் வேலும் அம்மனின் அருளும் உங்களை காக்கட்டும். இன்றைய பதிவை செய்வதற்கு திருமதி அஞ்சு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shrotrandariki Hrudayapurvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum Vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய இரவு இசை அருவி என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7 ஆகிறது. ஆடி கார்த்திகையின் புனிதமான நாளில் முருகப்பெருமானின் அருளை பெற பக்தர்கள் மேற்கொள்ளும் காவடி விரதத்தின் சிறப்பையும் அந்த விரதத்தில் திருவுகள் பாடுவதன் மகிமையையும் உங்களுடன் பகிர்ந்தும் கொள்வது இனிய நேரம் இது. திருப்புகழ் ஒலிக்கும் இடத்தில் முருகனின் அருள் நிறையும் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். இன்று திருப்புகழ் பாடுவதால் கிடைக்கும் ஆன்மீக நன்மைகள், மன அமைதி மற்றும் பக்தியின் சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம்.

சிவகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்கள் முருகப்பெருமானின் பெருமையை போற்றும் அரிய தமிழ் பக்தி இலக்கியமாகும். திருப்புகழை பக்தியுடன் பாடும் போது மனதில் நேர்மறை எண்ணங்கள், அமைதி மற்றும் இறை நம்பிக்கை அதிகரிக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். முருகனே நினைக்கும் நாவில் இனிமையும் மனதில் அமைதியும் பிறக்கும்.

இரவடி விரதம் என்பது உடலையும் மனதையும் இறை சிந்தனையில் ஈடுபடுத்தும் ஒரு புனித வழிபாடு. இந்த விரத காலத்தில் திருப்புகழ் பாடுவது பக்தர்களின் மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. விரதத்தின் தூய்மையையும் திருப்புகழின் இனிமையும் இணைந்தால் பக்தி மேலும் உயர்கிறது. எடுத்துக்காட்டாக, காவடி ஊர்வலங்களில் பக்தர்கள் ஒன்றிணைந்து திருப்புகழ் பாடல்களை பாடுவது ஒற்றுமையையும் ஆன்மீக உற்சாகத்தையும் வளர்க்கிறது.

அன்பு மக்களே, வாழ்க்கையின் சவால்களுக்கு நடுவிலும் மன அமைதியை தரும் ஒரு சிறந்த ஆன்மீக பயிற்சியாக திருப்புகழ் பாடலை பலர் அனுபவிக்கின்றனர். இனிய இசையுடன் முருகனை போற்றி பாடும் போது மனதில் பக்தியும் நம்பிக்கையும் வளர்கிறது. இறைவனை நினைக்கும் மனம் கவலைகளை கடக்கும் வலிமையை பெறும். தினமும் சில நிமிடங்கள் திருப்புகழ் பாடும் பழக்கம் மனத்தீர்க்கு அமைதியான தொடக்கத்தை தருகிறது.

ஆடி கார்த்திகை காவடி விரத நாள்களில் குடும்பத்துடன் இணைந்து திருப்புகழ் பாடுவது ஓர் அழகான ஆன்மீக அனுபவமாகும். ஒருமித்த பக்தி இருக்கும் இல்லத்தில் அன்பும் அமைதியும் பெருகும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து முருகன் பாடல்களை பாடி விளக்கேற்றி வழிபடுவது ஆன்மீக சூழலை உருவாக்குகிறது.

அன்பு மக்களே, ஆடி கார்த்திகை காவடி விரதத்தில் திருப்புகழ் பாடுவதன் சிறப்புகளையும் அதன் ஆன்மீக மகத்துவத்தையும் பகிர்ந்து கொண்ட இந்த இனிய நேரம் இத்துடன் நிறைவு அடைகிறது. திருப்புகழ் பாடும் நா முருகனே நினைக்கும் மனம் அருளை பெறும் வாழ்வு. முருகப்பெருமானின் வேலும் அருளும் அருளாசியும் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்க எங்கள் மனமார்ந்த பூசைகள் வாழ்த்துக்கள். எங்களுடன் இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். இந்த பதிவுக்கு நாங்கள் திருமதி அஞ்சு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.